0: மாடி திட்டி சல்லாய் சல்லாயாக்கே ஜூம்
1: ஐ ஆடி சலா சலாக்கே ஜூம் திருச்சி சலா சலாக்கே ஜூம் பாஜு பாபு.